0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பு. என் நேரமும் இந்திய இசை. இப்போது எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் ஸ்ரீ ஜாலந்தர கம்பீர நாட்டை ராகம் ஆதிதாளம் மைசூர் மகாராஜா சாகித்யம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by S. Mathangi. She was accompanied on the violin by Kumbakonam M. R. Gopinath and on the mridangam by Thiruvananthapuram R. Vaidyanathan. She begins with Shri Jalantara in Rag Gambira Natte, set to Aditaal, a composition by Mysore Maharaja.

0: நிகழ்ச்சியிலடுத்து கோட்டீஸ்வரையர் பாடல் சாவேரி ராகம் ஆதி தாளம்.
1: She now presents a composition by Kotishwara Iyer in Rag Saveri set to Aditaal.

0: ராகம் டிடிஹெச்சில் நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு. கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி தொடர்வது ஹரிஹர புத்திரம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் வசந்தா, கண்ட ஏக தாளம்.
1: This is Ragam 24/7 TTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by S. Matangi. She is accompanied on the violin by Kumbakonam M. R. Gopinath and on the mridangam by Thiruvananthapuram R. Vaidyanathan. She continues her recital with Harihara Putram in Rag Vasanta set to Kanda Ekam Tal, a composition by Muthuswami Deekshithar.
2: Hi.

0: நிகழ்ச்சியில் நிறைவாக குன்றுருவ வேல்வாங்கி என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல், கல்யாணி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.
1: எஸ் மாத்தங்கி கன்க்ளூட்ஸ் ஹர் வோக்கல் ரிசைட்டல் வித் குன்றுருவ வேல்வாங்கி என் ராக் கல்யாணி செட் டு கண்டச்சாப்பு தாள், அ காம்போசிஷன் பை பெரியசாமி தூரன்.

0: ராகம் டிடிஎச்சில் நேர்கள் இதுவரை கேட்டது எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு. கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஎச் 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பில் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by S. Mathangi. She was accompanied on the violin by Kumbakonam M. R. Gopinath and on the Mridangam by Thiruvananthapuram R. Vaidyanathan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: கிருத்திகா நடராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அனுபம குணாம்புதி, தியாகராஜர் கீர்த்தனை, அட்டானா ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

நேயர்கள், கிருத்திகா நடராஜன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். அடுத்து கண்டேன் கலி தீர்ந்தேன், கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், கல்யாணி ராகம், ரூபகதாளம்.

0: நேயர்கள் இதுவரை கிருத்திகா நடராஜன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி டி கே ரங்காச்சாரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் திருக்கோகர்ணம் டி எஸ் உலகநாதன் அவர்கள் வயலின், உடுமலைப்பேட்டை டி மயில்சாமி அவர்கள் மிருதங்கம், கானாடு காத்தான் எம் ராஜாராமன் அவர்கள் கஞ்சீரா. திஸ் இஸ் ராகம் 24/7 அன் எக்ஸ்க்ளூசிவ் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் சேனல். லிசன் நவ் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீ டி கே ரங்காச்சாரி. He is accompanied by Thirukkokarnam Shri T.S. Ulaganathan on the violin, Udumalaipetai Shri T. Mayilsami on the mridangam, and

கானாடு காத்தான் ஸ்ரீ எம் ராஜாராமன் ஆன் த கஞ்சீரா. நிகழ்ச்சியில் முதலில் ஆரபி ராக வர்ணம் ஆதிதாளம். த கான்சர்ட் பிகின்ஸ் வித் அ வர்ணம் இன் ராக் ஆரபி செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி கே ரங்காச்சாரி அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் திருக்கோகர்ணம் டி எஸ் உலகநாதன் அவர்கள் வயலின், உடுமலைப்பேட்டை டி மயில்சாமி அவர்கள் மிருதங்கம், கானாடு காத்தான் எம் ராஜாராமன் அவர்கள் கஞ்சீரா. திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You are listening to a vocal recital by Shri T.K. Rangachari. He is accompanied by Thirukkokarnam Shri T.S. Ulaganathan on the violin, Udumalaipetai Shri T. Mayilsami on the mrudangam, and Kanadukathan Shri M. Rajaraman on the kanjira. Ini Yema Ninne Subbarayar Sastri Sahityam Mukhari Ragam Adithalam. Listen now to Yema Ninne Subbarayar Sastri's composition Mukhari Ragam set to Adithal.

நேயர்கள் இதுவரை கேட்டது டி கே ரங்காச்சாரி அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் திருக்கோக்கர்ணம் டி எஸ் உலகநாதன் அவர்கள் வயலின், உடுமலைப்பேட்டை டி மயில்சாமி அவர்கள் மிருதங்கம், கானாடு காத்தான் எம் ராஜாராமன் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a vocal recital by Shri T.K. Rangachari. He was accompanied by Thirukkokarnam Shri T.S. Ulaganathan on the violin, Udumalaipetai Shri T. Mayilsami on the mridangam, and Kanadu Kathan Shri M. Rajaraman on the kanjira. This program was contributed by All India Radio Thiruchirappalli for Ragam 24/7, an exclusive Indian classical music channel.